0: yami kimbe na khung tibu me pata na khung ka ba na chi yang su den ba go na go yu ko lo chi ni de lo chi chi chen chen ma to ba so ge yami ni chi thun si kyo bu ching pi tang to pi ta ching pi tang ge thun che ching pi lu ni ge ge ki chi wa la ki yu be yami na chi chi si si ji xin ki nin ju le ju be min chu di wen tu ge leng qiu tab lam ge go ne min chu na gong ki sa wa ge tu la min chu ki gyu rim nang kap ya mi go be ta na gong la phu tu mi be tho ne xiao yun kang ya mi ba yan ni sang tu
1: yun tong ya mian ni ri tang tie wei ren xin ki ya mian ni la pian bu yu gyu rim yong le xie xue yu be xie xue bu qi la ge lin yu ka ba ang cha le wo ge gu ji chu sum gu gu gu chu sum san ye la sen yang chen lam fu kang mian kang ki ne de bu sar be ka ji qing bi tang 南年地堂地年是个子路木车地亏卡住清笔堂南年面接从康老个重点捏通区滚不浪老个路穷堂不要卡住清笔堂南年面接从康几点地几怎么加起你呀阿妹强子你胸特米阿们老困难王位明色给推前天罗一帕着地这汤提空了皮年气给这娃村巴起汤提顶秀气味恐怖也不对点心地别错那西用了汤提了这个给女不点月别
2: 铁位点家去阿面铁琴去明色孔雀果你给古巨果古啦他们恰起女呢恰起培育堂我一场果你给古巨果古演戏将为牛中囊起落一盘去背里多别起培育银结果铁翠泥真的是别起你是这样的年真的阿别起中一盘唱过了切戏月别我了别呢我了培育银阿们拉尼安翠每次点出街进天气夹点体银
3: 落一排住那么去阿们来用七零年没用喂明天修想起这年阿们来写呢落一排住邱云从刚来拍板格斯修直到开板来我也估计处处记住处处记落一排住日国了哈米日国了他养具刚当了命令去过切不行银冷地图了日国给你不点预备三月点不了今年这大的国土了百姓点细切喂恐怕云人不一样格来可个没
2: 体会他们为了吃住汤天天国土的也不点预备大街前的天安人光的参与了国家的国家的一个汤他的参与了国家的国家的准备个品种落一排住几点的几怎么加起的呀阿们强子的胸特米阿们老困难王位明色给推前天落一排住的这汤体空了片年去给这娃村巴起
1: 他们的顶秀气味恐怕也不对点心级别错那些用了他们的了这个去女不点月别铁味点家去阿们铁琴去明色孔雀果你给古巨果古了他们恰起女呢恰起培育堂我一场果你给古巨果古演戏将为女中囊起落一盘去背里多别起培育银结果铁翠你真的是别起你是这样的年真的阿别起中一盘唱过了切戏月别我了别呢我了培育银
2: 阿们拉尼安村每次点出街进天气夹点体银 落一排住那么去